0: நான் உச்சி பெற்ற மூலம் சக்கு மதம் ஒன்றுமே முடியவில்லை. வயசுகளே
1: ci kanam kon mo fen ndaw si ma wax deug